0: கேட்ட சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷ்கேபாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹர்ஸ்கே சிங்காசன இதிரி ஏசிதித வெடி மஹல்லான் 24 தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மார்சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ